முதல் பொங்கல சேர்த்து அந்த காலம் கூட கொள்ளுங்க. முதல் பூச்சி காட்டு முதல் பாப்பா போய் முதல் பாப்பா முதல் பூச்சி

0: கிடைக்கணுமா? சக வீடு நாம மக்க கொஞ்சம் மக்கை பண்ண மக்க வஜிராம சம்பாம கொரோனாலி கோயா கரிக்கு குச்சாங்களே
1: ஒரு ஓட்டத்தை பரவாயில்ல.

0: புடுத்து ஆளுங்கற மூடு வள்ள தோசை கேஹே தோல கேவுடி மேரே பரக்கு புடி சுமரோ மர்க்கு சபானி மம்பாடும் புஜே கொன கிஞ்ஞாய் மூமிந்தி
1: நங்க பரக்கு இங்க அந்த கிரியோ கொன மாசு தெ கிரியோ சுதரங்க
0: enen jibi dina non ko hala enen jiddi ko hala ko enen poti la
1: Allah fonda
0: tan pou be aduna do ko yobe nyanyo ko bolle pouli yo tan pou tan nyanyo dulo kew me yaha mbedi dulo kaaji bonni leedi di koy bangi ma suwetuma heet
1: ken wa bombe de
0: neena jallu yodo semilo ko inde mika dama mayero fati e samba jamel
1: ko do sey la mo baaji ko joye be semil fon

செய்தியா? என் மகிழ்ச்சியில பொங்கலை விளையாடு. நிம்பகலி தந்து பொங்கல் எடுஞ்சார இசங்க முடிமே. Non mi devo che le fa. Hai un uomo dragono? Se non c'è una gara, volinga la henne con io. Bonani bola brad. Bonani.